261 BC, அதாவது பிஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான இதில் மௌரிய பேரரசருடைய இந்த கலிங்க போருங்கிறது வந்து ராஜா அனந்த பத்மநாபருக்கும் அசோகருக்கும் மத்தியில் நடக்கிறது. இந்த கலிங்கம் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து நம்மளுடைய இது கீழே அந்த இப்போ நம்ம சொல்லும்போது திராவிடம் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் அது. அசோகர் வந்து இந்த மௌரிய ராஜ்யத்துடைய அரசராக பதவியேற்ற பிறகு அந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுல ரொம்ப இதுவாக இருக்கார். அவருடைய எல்லைகளை விரிவுபடுத்துகிறாரு. அதில் இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற அந்த இது, அதாவது எப்படின்னா இந்தியாவுடைய ஆந்திர பிரதேசமும் ஒரிசாவோடைய பெரும் பகுதியும் தான் கலிங்கம். இன்றைக்கி கூட கலிங்க எக்ஸ்பிரஸ்னு ஒரு சில ஒரு இதெல்லாம் போதுன்னு நினைக்கிறேன், ஐ மீன் ட்ரெயினும் எதுவும் ஒன்று போதுன்னு. அதனுடைய காலம், இந்த கலிங்க போரோட காலங்களாக வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நந்தாஸுடைய அந்த டைனாசிட்டி போன உடனே சந்திரகுப்த மௌரியர்கள் வந்து இந்த கலிங்கத்தை சுதந்திர நாடாக அறிவிக்கிறார். ஆக்சுவலி அவங்களுக்கு போர் செய்கிற எண்ணமே இல்லை. நிர்வாகத்தில் முழு கவனம், இராணுவ சக்தி, இராணுவனாக அந்த காலத்தில் என்ன, இப்போ நம்ம செஸ் போர்டில் பார்க்குறோம் இல்லையா, யானைப்படை குதிரைப்படைன்னு அதுதான் அந்த காலங்களில், காலாட்படை அதாவது சிப்பாய்கள் அவங்க தானே தவிர இப்போ மாதிரி அந்த வெடிகுண்டு பீரங்கி அதெல்லாம் கிடையாது. அதுதான் தன்னுடைய அந்த போர் சக்தி. இவங்க வந்து இந்த இது அவங்களுடைய எல்லைகளை விரிவாக்கும் போது மலாயா, மலாயங்கிறது இன்னைக்கு இருக்கிற பர்மா அந்த மாதிரி மலையா இந்த மாதிரி இது, அதே போல் ஜாவா, சிலோன், சிலோன்கிறது இப்போ இருக்கிற இலங்கை, அது மாதிரியான வெளிநாடுகளில் வணிக உறவை மேம்படுத்துறதுக்கு, அதனால் ஒரு பொருளா இதனால் அந்த வணிகம் போனாலே அவங்களுடைய பொருளாதார அந்த கண்ட்ரியோடைய அந்த பொருளாதாரம் மேம்படுது இல்லையா. ரெண்டாவது இந்த ஒரு தேசிய அந்த அவங்களுடைய எல்லை பாதுகாப்பு இதெல்லாத்தையும் வலுப்படுத்துறது தான் கலிங்கத்தின் மீது அவர் படையெடுக்கிறார். அப்போ நிறைய பேர் வந்து ஒரு சில எச்சரிக்கைகள் சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது, நிறைய செலவுகள் ஆகும், சேதங்கள் ஏற்படும், கடுமையான தைரியமான இது இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இறுதியாகவும் இந்த போரை தொடுக்கிறாரு மிகப்பெரிய பேரழிவு. அதாவது என்ன சொன்னாங்க, மிருகத்தனமான காட்சிகள் இந்த வீரர்களையே சோர்வடை செய்துன்னா பார்த்துக்கோங்க. அதாவது ரத்த கலரின் வாங்கல அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த காலத்திலே லட்சம் ஆண்கள், நிறைய பேர் நாடு கடத்தப்படுறாங்க, எண்ணற்ற மக்கள் அப்படியே போரில் வந்து இந்த அவருடைய ஏகாதிபத்தி அவருடைய இது வந்து அந்த அணுகுமுறையவே அவருடைய இதுவே வந்து ஒரு விதமான வெறுப்பு ஏற்பட்டது. அதாவது சொல்லுங்க, அவர் போய் பார்க்குறாரு, போர்க்காலத்தை போய் பார்க்குறாரு, தலை இல்லாமல் அந்த இறந்த உடல், துண்டிக்கப்பட்ட வீரர்கள், நிராயுத பாணியான ஒரு இது, பெண்களுடைய புலம்பல், கரெக்டாக சொன்னாக்க அப்படி ஒரு மாதிரி அந்த திகிலூட்டும் துன்பங்களை பார்த்த உடனே அந்த வெற்றியவே அவரால் வந்து துபறக்கிறாரு. அதாவது சொல்லுவாங்களே இந்த வெற்றியை வந்து அதை பற்றின ஒரு இதுவே இல்லை, அதை சொல்லுவாங்க தெரியுமா, ஈவன் ஒத்தர் ஒரு போய் நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மனசு இதுவாகிடும். அந்த அப்போ இவ்வளோ பெரிய ஒரு போர்க்களத்தை பார்க்கும்போது அவருடைய வலி எப்படி இருக்கும், இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த அவருடைய வாழ்க்கையவே மாறுது. அந்த கொடுங்கோல் இயல்புக்கு பதிலாக அமைதியான ஒரு வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கை தேடுது. அதனால தான் அவரை வந்து புத்த மதத்தை பின்பற்றி அந்த போதி தர்மருடைய அந்த மார்க்கத்தை இரு பௌத்த மதத்தை பின்பற்றி இன்னைக்கு உலகெங்கும் செழித்தோங்கும் ஒரு அமைதிக்கான ஒரு வழியாக அந்த புத்த மதத்தை தழுவி இருக்கார். இன்னைக்கு அந்த பௌத்தராக மாறின அசோகருடைய அந்த சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அதர்மம் அஹிம்சை இதுதான். இன்றைக்கி நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டில் இருக்கிற அந்த மூணு தலை சிங்கம், இந்த அசோக சக்கரம், அந்த அசோக சின்னம், இதெல்லாம் வந்து அஹிம்சை அதாவது பீஸ் அதை போதிக்கிறது தான். இன்றைக்கி நம்மளுடைய நாம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதும் கத்தியின்றி ரத்தமின்றி அஹிம்சா வழியால் தான் நமக்கு இந்திய சுதந்திரம் கிடைச்சதுங்கிறது வரலாறு. இந்த இடத்துல ஒரு பாட்டு, விஜயோட அந்த கோட் அப்படின்ற ஒரு

இந்திய வரலாற்றில் பண்டை காலம் முதல் இன்னைக்கு நவீன காலம் வரை முக்கியமான போர்கள், கொஞ்சம் போர்களை பற்றி நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த அமரன்ற ஒரு படம் வந்து அதனால் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த காலத்தில் குருஷேத்திர போர் காலத்துக்கு பிறகு அது மகாபாரத காலம், கலிங்க போர் 261 to 262 கிமு, அதுக்கப்புறம் தரைப்போர்களை வந்து முகமது கோரி வித் பிருத்திவிராஜ் சௌஹான், அது வந்து 1191 to 1192. அதுக்கப்புறம் முதலாம் பாலிபட்டு போர், கான்வா போர், ரெண்டாம் பாலிபட்டு போர், அப்படி மூன்றாம் பாலிபட்டு போர், இப்படி ஒரு ஒரு காலக்கிறது. அதுக்கப்புறமா பிரிட்டிஷர்ஸ் வர்ற வரைக்கும் போர்கள் வந்துட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவிலே கர்நாடக போர், அந்த மைசூர் போர் அப்படின்ற மாதிரி, மராட்டிய போர், சீக்கிய

போர். ஆனால் 1947 நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. ஆனால் அதுக்கு பிறகும் போர் நடக்கிறது. அதாவது முதல் காஷ்மீர் போர், அதாவது முதல் இந்தோ பாகிஸ்தான் போர் 1947-48. இதை பற்றி எங்கள் அப்பா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. 1962 நடந்த இந்தோ சைனா போர், இது எனக்கு ஒரு சின்ன வயசு, அவ்வளவு தெரியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இண்டோ பாக் போர் 1965, இதனுடைய பாதிப்பு கண்ணால் பார்த்து நாங்கள் அனுபவிச்சது. இது என்ன, இடம் மாறுதல், நிறையா விஷயங்கள். ஈவன் அரிசிக்காக சொல்லுவாங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அரிசி வரும் 1965, அதுவும் புழுத்து வரும். இப்போ இருக்கிற மாதிரி இப்போ கடையில் போய் அரிசியோ வாங்க முடியாது, புழுத்த கோதுமை எரிபொருளுக்கு போய் கியூவில் நிற்கணும், ஒன்றுத்துக்கு கியூ ராத்திரி முழுக்க. இப்படியெல்லாம் இந்த யுத்தத்தினுடைய பின் விளைவுகளை நான் கண்ணால் பார்த்து அனுபவிச்சது. அதனால தான் எனக்கு யுத்தம் இல்லாத பூமி வேண்டும் இன்னைக்கு இந்த தலைப்புக்கு வந்து, நேரடி பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதுக்கு பிறகு நிறைய பேருக்கு தெரியும் இந்த கார்கில் போர் இதெல்லாம். இப்போ ரீசண்டாக கூட இந்தியா சைனா போருக்காக நடந்தது, இப்போ ரீசெண்டாக நடந்ததை பற்றி ஏதோ புஸ்தகம் வந்தது, அது பார்லிமெண்ட்டை டிஸ்கஷன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த புக்கேன்னு வெளியில் வரல, அந்த சர்ச்சைக்கெல்லாம் நான் போக விரும்பலை. அதில் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அதனுடைய பிடிஎஃப் காஃபி கொஞ்சம் பேர்கிட்ட, அந்த காஃபி கொஞ்சம் பேர்கிட்ட இருக்குது, முடிஞ்சால் படிங்கன்னாங்க. நான் படித்தேனா இல்லையாங்கிறது நான் இந்த இடத்த சொல்ல விரும்பலை. நான் படித்தேன் நிஜமாக சொல்லணும்னா, ஆனால் அதை வந்து பதிவிட விரும்பலை. 1963 இந்த சீன போருக்கு பின்னாடி ரத்த திலகம்னு ஒரு படம் வந்தது. அதில் ஒரு பாட்டு வரும், புத்தன் வந்த திசையிலே போரணும். ஏன் புத்தன் வந்த திசைன்னா, சைனாவில் தான் இந்த பௌத்த மதம் ரொம்ப பரவலானது. அதே போல் புனிதர் காந்தியில் வந்து அஹிம்சை இல்லையா, அந்த பாட்டு எழுதியது கவியரசர் கண்ணதாசன். இந்த பாடல் இந்த இடத்துக்கு பொருந்தும்னு நான் நினைக்கிறேன்.

இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துக்கிட்ட கிட்ட 60 வருஷம் கடந்து போச்சு. இந்த போர்களில் வந்து மற்ற போர்கள் அளவுக்கு கூட பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் இந்த 65 போர் தான் ரொம்ப ரொம்ப சரித்திரம். ஏன்னா இதுலேயும் உயிர் சேதம் அதிகம். இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லை, அப்பாவி பொதுமக்களும் மிக மோசமாக கொல்லப்படுறாங்க. நிறைய குடும்பங்கள் செதஞ்சு போகுது. எல்லாரும் இதுக்காலும் கேள்விக்குறி. போல வந்து பலத்த காயமடைந்த நிரந்தர ஊனமானவங்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா நான் இப்போ இருந்த என்னுடைய ஊரான வேலூரில் தான் நிறைய இராணுவ வீரர்கள் அவங்க குடும்பம் குடும்பமாக போயிருந்தாங்க. இது அந்த மாதிரி ஒரு ஊனம் வந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களோட தனி மனிதர் வாழ்க்கையாக மட்டுமே இல்லை, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பாதித்தது. இன்றைக்கி கூட அதுக்கான நிறைய அந்த சென்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா சிலோனுடைய அந்த ஒரு உள்நாட்டு போரெல்லாம், அதனுடைய காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வேறு வேறு கண்ட்ரியில் போய் அவங்களுடைய இடமே மாறுறாங்க. இதனால் அவங்களுடைய உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்துக்குமே அவங்க போராடித்தான் அவங்க வந்து போகிறாங்க. ஒரு போர் அப்படின்னா என்ன? உள்கட்டமைப்பான அழிவு தான். என்னன்னு கேட்க போனால் இந்த ஒரு பாலங்கள், பிரிட்ஜு, ஹாஸ்பிட்டல், அது மாதிரி எல்லாத்தையுமே அழிக்கிறது தான் போருடைய முக்கிய. ஏன்னா இது வந்து ஜனங்களுடைய ஒரு இயல்பு வாழ்க்கையவே சீரழிக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், எல்லாரும் எங்கேயோ கண்ட்ரியில் மாட்டின்னு இருக்காங்க. யார் அந்த இது வந்து மூடிட்டாங்க, உடனே இந்த கண்ட்ரிக்கும் வர முடியல, அங்கேயும் வர முடியல. அவங்களுடைய அந்த ஒரு ஏர்போர்ட்லேயே ஸ்டக்அப் ஆன எத்தனை பேர் இன்றைக்கி பதிவுகள் போடுறாங்க. ஏன்னா அவ்வளோ கரன்சி இருக்குமா, டூரிஸ்ட்னு போனாங்க, போர் வந்தது. முக்கியமாக வளைகுடா நாடுகளில் இருக்கிற நிறைய நண்பர்கள் வந்து இன்றைக்கி அவங்க மெசேஜை போடுறாங்க. பட் தேங்க் காட் அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து வேணுங்கிற வசதிகளை செஞ்சு கொடுத்து, அவங்களுக்கு வந்து ஹோட்டல்களை ஃப்ரீயாக கொடுத்து, அவங்களுடைய ஃபுட்டெல்லாம் கொடுத்து அந்த அந்த நாடுகள் அந்த வந்தவங்களை கவனிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம்னு சொல்ல, பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னு நான் சொல்கிறேன். ஒரு போர்னால் வந்து நிறைய ஸ்கூல் மூடிடுவாங்க, ஏன்னா குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு போர் நோய்களை பரப்பும், ஏன்னா தொற்று நோய்கள் சுருக்கமாக ஒரு தேசத்துக்கு நிறைய துன்பங்களும் அழிவுகளும் ஏற்படுறது வந்து போர் தான். இது ஒரு சில நாளில் நீண்ட காலமாகவும் நீடிக்கிற போராதற்கு அது என்னென்னா, அன்னைக்கு மட்டுமே அதனுடைய விளைவு இல்லை, நீண்ட காலத்துக்கும் நீடிக்கும். இன்றைக்கி இந்த நடக்கிற இப்போ இருக்கிற இதனால் என்னென்னா, டிரான்ஸ்போர்ட் முக்கியமாக. நமக்கு ஏதாவது பொருள்கள் வரணுன்னா வர முடியாது, வான்வழி கப்பல் வழி வர முடியாது, தரை வழியாக வர முடியாது. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து என்னென்னா, எரிபொருளுடைய விலை ஏற்றம் வந்து எல்லா மக்களையுமே பாதிக்கும். இன்றைக்கி நெடுங்காலமாக போர் நடந்துனே இருந்தாலும் நிறைய வரலாறு தன் பக்கங்களில் எழுதி தான் வச்சுருக்கு. அந்த விலை மதிப்பில்லாத நிறைய உயிர்கள் திரும்பி வரப்போகிறது இல்லை. நாசம், இழப்பு, ஒரு நாட்டோடைய அழிவு, இப்படி சொல்லி கொண்டே போகலாம். ஒரு நாட்டுடைய அழிவுன்னா ஒரு ஒருங்கிணைந்த நிறைய நாடுகள் வந்து சின்ன சின்னதாக சிதறி போன அதையும் காலம் தன் பக்கத்தில் எழுதி தான் வச்சுருக்கு. ஒரு சிலது திரைப்படங்களாகவும் ஆவணப்படுத்திருக்கு, புஸ்தகங்களா திரைப்படங்களா. கவிஞர் கண்ணதாசன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படத்தை பார்க்குறாரு, 1959 அது. அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு தமிழில். அதோட டைலாக்ஸ் எல்லாம் கூட அவருடைய துணையோடு வேற ஒருத்தர் எழுதினாங்க. இது என்ன கதைன்னாக்க, ஒரு இராணுவ வீரன் வந்து ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கான், தாய் அவனுக்காக காத்துட்டுருக்கான்னு. இந்த ஒது ஒது ரஷ்யன் படம், தி பேலட் ஆஃப் அ சோல்ஜர் அப்படின்ற ஒரு படம் அது. இது இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மெட்ராஸில் அவங்க போடுறாங்க. அவங்க இது ஒரு ரீமேக் ஃபிலிமாக இவர் தயாரிச்சதுலேருந்து தாயே உனக்காக இந்த பாடல் கேட்போம் நம்ம.

கருநீல மலை மேலே தாய் இருந்தாள், காஷ்மீர பனிமலையில் மகன் இருந்தான். வரவேண்டும் பிள்ளை என காத்திருந்தாள், வழி மீது வெழி வைத்து காத்திருந்தாள் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நிறைய பேர் இதை கேட்குறவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த வார் பீரியட்லெல்லாம் வந்து இதை கேட்குறவங்களுக்கு நிறைய பேர் அழுதவங்க தான். அழாத அந்த போர்க்களத்துக்கு போன தாய்மார்கள் எல்லாரும் கண்ணீர் சிந்தின ஒரு கால பாட்டு அப்படின்னு சொன்னாக்க இந்த பாட்டு தான். 1965 ஒரு ஒப்பந்தம் வருது நமக்கு இண்டோ, நம்ம அந்த வாரில் வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு சில நெறிமுறைகளை பற்றி அந்த சமயத்தில் இது மாதிரிலாம் பேசுவாங்க. சட்டபூர்வமாக ஒரு அதிகாரம் கொண்டவர்களால் மட்டும்தான் ஒரு வாரை வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். அதன் நோக்கம் நல்லதாக இருக்கணும், தீய சக்திகளை அழிக்க, அதாவது சொல்லுவாங்களே ஒரு ஒரு இதை வந்து இது பண்ண. பொதுவாக ஒரு வாருங்கிறது

நான் இப்போ சூரபத்மன் இது வந்து கந்தசஷ்டி கவச இதில் கந்தசஷ்டி டயத்தில் வந்து எப்படின்னா அந்த டெவியில் வந்து கொள்வது தான் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துனா தீபாவளி எடுத்துனா நரகாசுர வதம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா அசுர வதம் ஒரு தீமையை அழிக்கிறது தான் அதுக்கானுடைய இதுகளாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் நியாயமாக இருக்கணும், அந்த காரணம் நியாயமாக இருக்கணும். சரி, இந்த இதில் வந்து போர் மட்டும் நடக்காமல் இருந்தால் உலகம் எப்படி இருக்கும்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிற. போர் நடந்தால் தானே நிலமெல்லாம் தரிசாக போச்சு, அதனால் எல்லோரும் அப்படியே உழவு தொழில் அப்படியே செழித்து ஓங்கும். நம்ம அப்படி எல்லோரும் வந்து தெய்வத்தை நல்லா செழிப்பாக இருப்போம், அதனால் வந்து தெய்வம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. உழவு தொழில் வந்து இன்டர்நேஷ்னல் இதுவாக இருக்கும், என்னது ஒரு இதுவாக இருக்கும். இன்றைக்கி வந்து நமக்கு கரன்சியே வேண்டாம், எங்கிட்ட அரிசி இருக்கா அவங்ககிட்ட கோதுமை இருக்கா நம்ம மாற்றிப்போம் அப்படின்னு அவ்வளோ ஒரு நல்ல மனிதர்களாக இந்த பூமியில் அப்படியே வந்திருக்கும். இந்த இப்போ பேசுகிறம மக்களாட்சி மன்னராட்சி சோசியலிசம் கம்யூனிசம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே வந்திருக்காது, முக்கியமாக மதங்கள் இதெல்லாம் இருந்தே இருக்காது. அப்படியே இன்றைக்கி கூட சுவாமி வந்து இது புனிதமாக இருப்பார். கரெக்டாக சொல்லணும்னா கிருஷ்ணர் வந்து மகாபாரத போரை முன்னேந்து நடத்தவே இல்லை. அதே போல் ராமர் வந்து பரவாயில்ல பொண்ணாக போயிட்டு போகுதுப்பா வைஃப் தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரும் மன்னித்து அப்படியே ராவணனை மன்னித்து விட்டுட்டுருப்பார். அப்படியே எல்லாம் இன்றைக்கி மத தலைவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப புனிதர்களாக அவ்வளோ இதுவாக இருப்போம். எங்கள் உலகம் அவ்வளோ நல்லவங்களாக நம்ம இருப்போம், இப்போ கூட நம்ம நல்லவங்களாக என்ன இல்லைப்பா. எப்போவுமே போர் வேணுமா வேண்டாமாங்கிறது ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம்தான். ஏன்னா நம்மளுடைய பிறப்பே போரில் தான் தொடங்குது, உண்மைதானே? அது சயின்டிஃபிக்காகலாம் பேசுறதுக்கு நம்ம போகல. ஒரு மிருகங்களோடெல்லாம் போரிட்டு தன்னுடைய இருக்கான இடக்கிரமன் பண்ணுற படிக்கிறதுக்கு இந்த எபிசோட் நான் நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வார் வேண்டாம், அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி. அமைதி வேணும், அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி. சரி, புதிய புதிய சிந்தனைகள் இன்னும் கொஞ்சம் மீண்டும் இணைகிறேன். நன்றி.